0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: பிரான்சிஸ் பேக்கன் என்ற அறிஞர் இதோ ஒரு மிக அழகான வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். நாலெட்ஜ் இட் செல்ஃப் இஸ் பவர். அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டது. இந்த வாக்கியத்தை நினைக்கும்போது நிகழ்வு ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு நடுத்தர அளவுள்ள ஒரு தொழில் நிறுவனத்திற்கு ஒரு புதிய தலைவர் பணியமர்த்தப்பட்டார். அவர் அதிகம் படித்தவரல்ல, ஏதோ ஓரளவுக்கு படித்து ஓரிரு பட்டங்களை பெற்றவர். ஆனால் அதே நிறுவனத்திலே அவரை விட இன்னும் அதிகமாக படித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எனினும் இவர் அந்த பொது நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக பணியமர்த்தப்பட்ட பிற்பாடு அவரை பற்றி பேசிக்கொண்டார்கள். இந்த ஆள் ஒரு டிகிரி படித்தவர்தானே, இவருக்கு என்ன தெரியும், எப்படி இவர் செய்யப்போகிறார் என்றெல்லாம். அப்போது பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், அப்படி தப்பா இட போடாதீங்கப்பா, அவர் கல்லூரியிலே சென்று படித்து பெற்றது ஒரு டிகிரி மட்டும்தான், ஆனால் அவருக்கு அனுபவம் மிகுதி, அறிவும் மிகுதி. அறிவு என்பது என்ன? நாம் புத்தகத்திலிருந்து படிக்கின்ற அந்த பாடங்களிலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமா? கட்டாயமாக பாடம் புத்தகத்திலிருந்து பாடங்களிலிருந்து நாம் அறிவையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் அறிவாக மாறுவது என்பது அனுபவத்தின் வழியாக. அந்த தகவல்களை நாம் செயல்படுத்துகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற அந்த பட்டறிவின் வழியாக. அத்தகைய ஒரு அறிவு கொண்ட ஒரு மனிதன் தன்னிலே ஆற்றல் பெற்றிருக்கிறான். நான் சொன்ன அந்த ஒரு உதாரணத்திலே அவர் தலைவராக அங்கே அமர்த்தப்பட்ட பிற்பாடு ஒரு சில மாதங்களுக்குள் அந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒன்றாக செயல்பட்டது. எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அப்போதுதான் பிரான்சிஸ் பேஸ்கன் சொன்ன இந்த உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாலேஜ் இட் செல்ஃப் இஸ் பவர். அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நாம் வாழ்விலை மேம்பட வேண்டுமென்றால் அறிவை வளர்த்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த அறிவை வளர்க்கின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நமது வாழ்க்கையிலே ஆற்றல் பெற்றவர்களாக வாழ்வோம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 19 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சரியாக காலை 10 தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம்

அவ்வாறு பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் இசை மரபு அளவிட முடியாத மதிப்புமிக்க ஒரு கருவூலமாகும். கலையின் பிற வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் அது சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக சொல்லோடு இணைந்த இசை ஆடம்பர திருவழிபாட்டிற்கு தேவையான மற்றும் அத்திருவழிபாட்டின் முழுமைக்கு உரிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. மேலும் திருவழிபாடு நிகழ்வுடன் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்படுகிறதோ அவ்வளவு புனிதமாக திரு இசை அமையும். அது இறை வேண்டலுக்கு இனிமையான வெளிப்பாட்டை வழங்குவதன் மூலம் அனைவரின் ஒருமித்த பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலமும் புனித சடங்குகளுக்கு அதிக சிறப்பையும் மேன்மையும் அளிப்பதன் மூலமும் இதனை செய்கிறது என்று குறிப்பிடுகிறது. திருவழிபாட்டில் இசையின் பணியாற்றும் தன்மை குறித்த பொது சங்கத்தின் போதனையில் மையக்கருத்தை இங்கு காண்கிறோம். இது 1903 நவம்பர் 22 அன்று புனித பத்தாம் பயஸ் அவர்கள் வெளியிட்ட இன்டர் சொலிசிட்யூடின் என்ற திருத்தந்தையின் விருப்புரிமை கடிதத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இசை என்பது திருவழிபாட்டு நிகழ்வின் ஒரு அங்கமே தவிர திருவிழாவை அலங்கரிக்கும் ஒன்றல்ல. திருவழிபாட்டில் பாடுவதும் இசைப்பதும் இறைவேண்டல் செய்வதற்கு சமமானதாகும். சகோதர சகோதரிகளின் இதயங்களோடும் இறைவனின் இதயத்தோடும் நமது இதயங்களை இசைவித்து கொண்டாடப்படும் மறை உண்மையில் நாம் செயற்பூர்வமாக பங்கேற்கிறோம். குறிப்பாக இறை வேண்டலின் உணர்வு பூர்வமான பரிமாணத்தை இசை வெளிப்படுத்துகிறது. புனித அகுஸ்தினார் கூறுவது போல, கண்டெயின் அமாண்டிஸ்டர் ஏஸ்ட் பாடுவது அன்பு கூறுவதற்கே உரியது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இறையருளின் வழியாக இறைவன் நம்மில் செயல்படுவதற்கு நமது இதயத்தை திறக்கவும் அந்த அருளால் நாம் வடிவமைக்கப்பட்ட அனுமதிக்கவும் இசை உதவுகிறது. பாடல் ஒன்றிப்பையும் உருவாக்குகிறது. பல குரல்கள் ஒன்றிணைந்த இசைக்கும் இனிய ஒத்திசைவு மனிதர்களுக்கிடையிலான வேறுபாடுகளைத் தாண்டி உள்ளங்களை ஒன்றிணைத்து அனைவரையும் இறைவனை புகழ்வதில் இணைக்கிறது. இவ்வாறு பாடல் திரு அவையின் வெளிப்பாடான அடையாளமாகும். அதன் இயல்பிலேயே அடங்கியுள்ள ஒன்றிப்பின் உணரக்கூடிய வெளிப்பாடாகவும் அமைகிறது. திருவழிபாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாகிய புனித பாடலின் ஆழமான இறையியல் முக்கியத்துவத்திலிருந்து சில தேவைகள் உருவாகுகின்றன. முதலாவதாக, காலத்தின் போக்கில் உருவாகும் இசை நாகரீகங்களையோ படைப்பாளர்களின் தனிப்பட்ட விருப்பங்களையோ மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் கொண்டாடப்படும் திருவழிபாட்டு நிகழ்வுக்கு ஏற்றதாக இசை அமைய வேண்டும். அதன் வடிவம், குறிப்பாக அதன் மெட்டு, தம்மை ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் உயர்ந்த இசைத்தரத்தை கொண்டதாகவும் எளிதில் பாடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக திருக்கூட்டத்தினர் அனைவரும் இணைந்து பாடுவதற்காக அமைக்கப்படும் பாடல்களுக்கு இது மிகவும் அவசியமானது. அதே காரணத்திற்காக பாடல்களின் வரிகளும் பொருத்தமானதாகவும் ஆழமானதாகவும் அதே வேளையில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. அவை முதன்மையாக திருவிவிலியம், திருவழிபாட்டு நூல்கள் மற்றும் திரு அவையின் ஆன்மீக மரபிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விடயத்தில் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். லெக்ஸ் ஒராண்டி, லெக்ஸ் கெராண்டி, அதாவது நாம் எவ்வாறு ஜபிக்கிறோமோ அவ்வாறே நாம் விசுவசிக்கிறோம் என்ற பழமையான கொள்கையில் வெளிப்படும் இயக்கம் தொடர்ந்து உயிர்ப்புடனும் வளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். அதாவது இறைவேண்டலின் சட்டமே நம்பிக்கையின் சட்டமாகவும் அமைகிறது. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் இறை மக்களின் செயற்பூர்வமான பங்கேற்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது கொண்டாடப்படும் மறை உண்மையையும் அது அன்றாட வாழ்க்கையுடன் கொண்டுள்ள தொடர்பையும் ஆழமாக உணர்ந்து கொள்வதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் கூறுகிறார். மேலும் இறை மக்களின் வாழ்வை தனித்துவப்படுத்த வேண்டிய தொடர்ச்சியான மனமாற்றத்தின் உணர்வோடு இது அமைய வேண்டும். திரு இசையின் தனித்துவமான பங்களிப்பின் வழியாக இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதற்கும் பொது சங்கம் தெளிவான பதிலை வழங்குகிறது. இறை மக்களின் புகழ் உரைகள்

0: மறுமொழிகள், திருப்பாடல்கள், பதில் பாடல்கள் மற்றும் பாடல்கள் ஆகியவற்றை கவனமாக தயாரிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் புனித அமைதிக்கும் இடமளிக்க வேண்டும் என்றும் அது கூறுகிறது. மேலும் திருப்பயணியாளர் அல்லது இறைமக்கள் என ஒவ்வொருவரும் திருவழிபாட்டு முறையின் இயல்புக்கும் திருவழிபாட்டு விதிமுறைக்கும் ஏற்ப தமக்குரிய அனைத்தையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பொது சங்கம் அறிவுறுத்துகிறது. இவ்வாறு பல்வேறு பணிகள், பங்கேற்புகள் மற்றும் அமைதியான தருணங்களுக்கு இடையே நல்லிணக்கமாக சமநிலை நிலைநிறுத்தப்பட வேண்டும். பொது சங்கம் கிரகோரிய பாடல்களுக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறது. அதேவேளை பிற வகையான புனித இசைகளையும் திருவழிபாட்டிலிருந்து அது விளக்கவில்லை. குழல் இசைக்கருவியான ஆக்ரானுக்கும் சிறப்பான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிற இசைக்கருவிகளும் புனித பயன்பாட்டிற்கு ஏற்றவையாகவோ அதற்கேற்றவாறு மாற்றியமைக்கக்கூடியவையாகவோ ஆலயத்தின் மாண்புக்கு பொருத்தமான்மையாகவோ இறை மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்மையிலேயே உதவுபவையாகவோ இருந்தால் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. பொது சங்க சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று பயன்பாட்டிற்கேற்ப திருவழிபாட்டை வெளிப்படுத்துதல் ஆகும். திரு இசையிலும் இது முக்கியமான பல்வேறு பண்பாடுகளின் இசை மரபுகள் மக்களின் சம மற்றும் சமூக வாழ்வின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். எனவே அனைவரிடமும் பொருத்தமான சமய உணர்வை வளர்க்கும் கல்வியை வழங்க வேண்டும் என்றும், முடிந்தவரை அந்தந்த மக்களின் பாரம்பரிய இசையை பள்ளிகளிலும் புனித வழிபாடுகளிலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. திருவழிபாட்டு சூழலில் பாடகர் குழுவுக்கும் சிறப்பான பணி வழங்கப்படுகிறது. இது ஒரு மேய்ப்பு பணி கருவியாகும். பல்வேறு வகையான பாடல்களுக்கு ஏற்ப தங்களுக்குரிய பகுதிகளை துல்லியமாக பாடுவதையும் இறை மக்கள் அனைவரும் பாடலில் செயற்பூர்வமாக பங்கேற்பதையும் ஊக்குவிப்பது அதன் பணியாகும். இதற்காக திரு இசையை இயற்றும் இசையமைப்பாளர் திரு அவையின் இசை மரபை அறிந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஊக்கம் பெற்று திருவழிபாட்டிற்கு சேவை செய்யும் புதிய இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும். அதேவேளை இன்றைய காலத்தின் உணர்வுகளையும் பல்வேறு பண்பாட்டு மரபுகளையும் மதிக்க வேண்டும். இதன் மூலம் பணியில் காணப்படும் குறைபாடுகள், அலட்சியமான வெளிப்பாட்டு வடிவங்கள், திருவழிபாட்டின் மாண்புக்கு பொருந்தாத தரமற்ற இசை மற்றும் பாடல் வரிகள் ஆகியவற்றிலிருந்து வழிபாட்டை தூய்மைப்படுத்தி திருவழிபாட்டு இசைக்கு உரிய மாண்பையும் தரத்தையும் வழங்க வேண்டும் என்று புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் வலியுறுத்தினார். இந்த காரணங்களுக்காக புனித இசையின் பயிற்சியையும் நடைமுறையையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பொது சங்க தந்தையர்கள் பரிந்துரைக்கின்றனர். திருப்பயணி பயிற்சியகங்களிலும் ஆண் பெண் இருப்பாளரின் துறவு புகுமுக இல்லங்களிலும் இவர்களின் கல்விக் கூடங்களிலும் மற்ற கத்தோலிக்க நிறுவனங்கள், பள்ளிகள் ஆகியவற்றிலும் இசை கல்விக்கு பயிற்சி அளிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இத்தகைய கல்வி அளிப்பதற்கு திரு இசை பயிற்றுவிக்க அமர்த்தப்படும் ஆசிரியர்களை கவனமுடன் உருவாக்க வேண்டும். மேலும் இசைக்கலைஞர்களும் பாடல் பாடுபவர்களும் வலுவான திருவழிப்பாட்டு உருவாக்க பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவையின் தந்தையர்கள் திருவழிப்பாட்டு பாடலை திரு அவையின் ஒன்றிப்பின் அடையாளமாக மிகுந்த மதிப்புடன் கருதினர். எனவே புனித அந்தியோக்கியா இன்யாசியாரின் இந்த அழகிய வார்த்தைகளுடன் நாம் நிறைவு செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு பாடகர் குழுவாக மாறுங்கள். ஒற்றுமையுடன் இணைந்து இறைவனின் இசையோடு ஒருமித்த குரலில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை பாடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாடலை கேட்பார். நீங்கள் செய்கின்ற நற்செயல்களின் வழியாக நீங்கள் அவருடைய மக்களின் உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்வார். புனித அன்னோக்கியா இன்னாசியர் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:2. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
1: செய்திகள்.
2: ஜிம்பாப்வேவின் கரிபா ஏரியில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். August 18 செவ்வாயன்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள இரங்கல் தந்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், அன்புக்குரியவர்களை இழந்து துயரும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன், உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் அமைதியில் இலைப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். August 11 செவ்வாயன்று கரிபா நகரிலிருந்து சலாலா மீன்பிடி அடி முகாமை நோக்கி சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது. பலத்த காற்றும் படகில் அளவுக்கு அதிகமான பயணிகள் இருந்திருக்கலாம் என்ற கவலையும் விபத்துக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. ஜிம்பாப்வே அதிகாரிகள் 18 குழந்தைகள் உட்பட 80 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் விபத்திற்கான சரியான காரணங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு மற்றும் உடல்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அவசர கால பணியாளர்களுக்காகவும் மற்றும் துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவனின் ஆறுதல், குணமடைதல் மற்றும் வலிமை கிடைக்க வேண்டும் என்று அவர் இறைவேண்டல் செய்துள்ளார்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இறைவா உமைக்கே புகழ் சுற்றுச்சூழல் திருமடலின் வழிகாட்டுதலின்படி வத்திக்கான் தோட்டங்களில் உள்ள மேட்டர் எக்ஸ்கிளேசியா துறவு மடத்திற்கு அருகில் உள்ள காய்கறி தோட்டம் முழுமையாக இயற்கை முறையில் பராமரிக்கப்படுகிறது. அதிகபட்ச விளைச்சலை பெறுவதை விட இயற்கையான வளர்ச்சி சுழற்சிகள் மண்ணின் வளம் மற்றும் உயிரின பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தோட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பயிர் சுழற்சி முறை, சான்றளிக்கப்பட்ட இயற்கை உரங்கள் மற்றும் தாவர பாதுகாப்பு பொருட்களின் குறைந்த பயன்பாடு போன்ற முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. மண்ணின் வளத்தை இயற்கையாக அதிகரிக்க பருப்பு வகை பயிர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் தக்காளி பயிர்களுக்கு கடற்பாசியை அடிப்படையாக கொண்ட உரமும் தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 400 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட இத்தோட்டத்தை அனுபவமிக்க தோட்ட பணியாளர் ஒருவர் பராமரித்து வருகிறார். அவருக்கு இளம் பணியாளர்களும் உதவி செய்து பாரம்பரிய தோட்டக்கலை திறன்களை கற்றுக்கொள்கின்றனர். பருவநிலைக்கு ஏற்ப எந்த பயிர்கள் தேவை என்பதை துறவு சகோதரிகள் தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசனமும் இன்றளவும் கைகளால் மேற்கொள்ளப்படுகிறது. இத்தோட்டத்தில் பருவகால காய்கறிகள், மூலிகைகள், பழங்கள் மற்றும் சிட்ரஸ் வகை பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன.
2: ஆகஸ்ட் 17 திங்களன்று சிசிலியில் உள்ள கட்டானியாவில் இடம்பெற்ற திருப்பலியின் போது திருப்பிடத்தின் செயலரான கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் உலகம் முழுவதும் துன்புறுத்தலை சந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு கத்தோலிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புனித ஆகத்தாவின் அருளீக்கங்கள் கான்ஸ்டான்டினோப்பிலிருந்து கட்டானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதன் 9 நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற இந்த திருப்பலியின் போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் என்பது வெறுமனே கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல, அது இறைப்பற்று, நம்பிக்கை மற்றும் அன்பின் நற்சான்றாக இன்றும் வாழ்கிறது என்று கர்தினால் பரோலின் அவர்கள் கூறினார். அப்போது கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை பற்றிய தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், கிறிஸ்து மற்றும் அவரது நற்செய்தியின் பெயரால் துன்பப்படுபவர்களை நினைவு கூர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு இறைமக்களை வலியுறுத்தினார். திரு அவை மனித ஆற்றலையோ அல்லது திறனையோ சார்ந்தது அல்ல, மாறாக கடவுளின் அருளையும் உண்மையையுமே சார்ந்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குழந்தைகளை இறை நம்பிக்கையில் வளர்க்கும் பெற்றோர், துன்பங்களின் மத்தியில் அன்பில் நிலைத்திருக்கும் தம்பதியர், போலித்தனமான கலாச்சாரத்திற்கு அடிப்பணியாத இளைஞர்கள், தாராள மனத்துடன் தங்களை அர்ப்பணிக்கும் அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியர், மேலும் சமரசத்திற்கு பதிலாக உண்மை நீதியை தேர்ந்தெடுத்து பழி வாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பை வழங்கும் அனைவரும் வாழ்வில் எதிர்கொள்ளும் அன்றாட சவால்களை அவர் நம்பிக்கையின் அன்றாட மறைசாட்சி என எடுத்துரைத்தார்.
1: தொடர்ச்சியான பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் தீவிர எபோலா பரவல் நிகழும் போதிலும் காங்கோ ஜனநாயக குடியரசின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகள் 2026 முதல் 2027 ஆண்டு கல்வி ஆண்டிற்காக தயாராகி வருகின்றன. நாடு முழுவதும் செப்டம்பர் 1 அன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. இதிரி மாநிலத்தில் உள்ள புனியாமரை மாவட்டத்தில் கத்தோலிக்க பள்ளிகள் மாணவர்களையும் ஊழியர்களையும் பாதுகாக்க நலவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றன. கை கழுவும் இடங்களை அதிகரித்தல், தொடுதல் இல்லா வெப்பமானிகளை வழங்குதல் மற்றும் உடல் நலம் பற்றி தினசரி தகவல்களை தெரிவிக்க நலவாழ்வு மையங்களை அமைத்தல் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் கிராமப்புற பள்ளிகளில் உபகரணங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. பெற்றோர்கள், பங்குகள், மறைமாவட்ட ஊடகங்கள் மற்றும் பெற்றோர் சங்கங்களுடன் இணைந்து திரு அவை தலைவர்கள் குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் எபோலா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பணியாற்றி வருகின்றனர்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: பிரான்சிஸ் பேக்கன் என்ற அறிஞர் இதோ ஒரு மிக அழகான வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். நாலெட்ஜ் இட் செல்ஃப் இஸ் பவர். அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டது. இந்த வாக்கியத்தை நினைக்கும்போது நிகழ்வு ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு நடுத்தர அளவுள்ள ஒரு தொழில் நிறுவனத்திற்கு ஒரு புதிய தலைவர் பணியமர்த்தப்பட்டார். அவர் அதிகம் படித்தவரல்ல, ஏதோ ஓரளவுக்கு படித்து ஓரிரு பட்டங்களை பெற்றவர். ஆனால் அதே நிறுவனத்திலே அவரை விட இன்னும் அதிகமாக படித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எனினும் இவர் அந்த பொது நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக பணியமர்த்தப்பட்ட பிற்பாடு அவரை பற்றி பேசிக்கொண்டார்கள். இந்த ஆள் ஒரு டிகிரி படித்தவர்தானே, இவருக்கு என்ன தெரியும், எப்படி இவர் செய்யப்போகிறார் என்றெல்லாம். அப்போது பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், அப்படி தப்பாக இட போடாதீங்கப்பா, அவர் கல்லூரியிலே சென்று படித்து பெற்றது ஒரு டிகிரி மட்டும்தான், ஆனால் அவருக்கு அனுபவம் மிகுதி, அறிவும் மிகுதி. அறிவு என்பது என்ன? நாம் புத்தகத்திலிருந்து படிக்கின்ற அந்த பாடங்களிலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமா? கட்டாயமாக புத்தகத்திலிருந்து பாடங்களிலிருந்து நாம் அறிவையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் அறிவாக மாறுவது என்பது அனுபவத்தின் வழியாக. அந்த தகவல்களை நாம் செயல்படுத்துகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற அந்த பட்டறிவின் வழியாக. அத்தகைய ஒரு அறிவு கொண்ட ஒரு மனிதன் தன்னிலே ஆற்றல் பெற்றிருக்கிறான். நான் சொன்ன அந்த ஒரு உதாரணத்திலே அவர் தலைவராக அங்கே அமர்த்தப்பட்ட பிற்பாடு ஒரு சில மாதங்களுக்குள் அந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒன்றாக செயல்பட்டது. எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அப்போதுதான் பிரான்சிஸ் பேஸ்கன் சொன்ன இந்த உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாலேஜ் இட் செல்ஃப் இஸ் பவர். அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நாம் வாழ்விலே மேம்பட வேண்டுமென்றால் அறிவை வளர்த்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த அறிவை வளர்க்கின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நமது வாழ்க்கையிலே ஆற்றல் பெற்றவர்களாக வாழ்வோம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 19 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சரியாக காலை 10 தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்கள் இனங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில், 6 அதிகாரமான திரு இசை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் இசை மரபு அளவிட முடியாத மதிப்புமிக்க ஒரு கருவூலமாகும். கலையின் பிற வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் அது சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக சொல்லோடு இணைந்த இசை ஆடம்பர திருவழிபாட்டிற்கு தேவையான மற்றும் அத்திருவழிபாட்டின் முழுமைக்கு உரிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. மேலும் திருவழிபாடு நிகழ்வுடன் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்படுகிறதோ அவ்வளவு புனிதமாக திரு இசை அமையும். அது இறை வேண்டலுக்கு இனிமையான வெளிப்பாட்டை வழங்குவதன் மூலம் அனைவரின் ஒருமித்த பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலமும் புனித சடங்குகளுக்கு அதிக சிறப்பையும் மேன்மையும் அளிப்பதன் மூலமும் இதனை செய்கிறது என்று குறிப்பிடுகிறது. திருவழிபாட்டில் இசையின் பணியாற்றும் தன்மை குறித்த பொது சங்கத்தின் போதனையில் மையக்கருத்தை இங்கு காண்கிறோம். இது 1903 நவம்பர் 22 அன்று புனித பத்தாம் பயஸ் அவர்கள் வெளியிட்ட இன்டர் சொலிசிட்யூடின் என்ற திருத்தந்தையின் விருப்புரிமை கடிதத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இசை என்பது திருவழிபாட்டு நிகழ்வின் ஒரு அங்கமே தவிர திருவிழாவை அலங்கரிக்கும் ஒன்றல்ல. திருவழிபாட்டில் பாடுவதும் இசைப்பதும் இறைவேண்டல் செய்வதற்கு சமமானதாகும். சகோதர சகோதரிகளின் இதயங்களோடும் இறைவனின் இதயத்தோடும் நமது இதயங்களை இசைவித்து கொண்டாடப்படும் மறை உண்மையில் நாம் செயற்பூர்வமாக பங்கேற்கிறோம். குறிப்பாக இறைவேண்டலின் உணர்வு பூர்வமான பரிமாணத்தை இசை வெளிப்படுத்துகிறது. புனித அகுஸ்தினார் கூறுவது போல, கண்டெயின் அமாண்டிஸ்டர் ஈஸ்ட் பாடுவது அன்பு கூறுவதற்கே உரியது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இறையருளின் வழியாக இறைவன் நம்மில் செயல்படுவதற்கு நமது இதயத்தை திறக்கவும் அந்த அருளால் நாம் வடிவமைக்கப்பட்ட அனுமதிக்கவும் இசை உதவுகிறது. பாடல் ஒன்றிப்பையும் உருவாக்குகிறது. பல குரல்கள் ஒன்றிணைந்த இசைக்கும் இனிய ஒத்திசைவு மனிதர்களுக்கிடையிலான வேறுபாடுகளைத் தாண்டி உள்ளங்களை ஒன்றிணைத்து அனைவரையும் இறைவனை புகழ்வதில் இணைக்கிறது. இவ்வாறு பாடல் திரு அவையின் வெளிப்பாடான அடையாளமாகும். அதன் இயல்பிலேயே அடங்கியுள்ள ஒன்றிப்பின் உணரக்கூடிய வெளிப்பாடாகவும் அமைகிறது. திருவழிபாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாகிய புனித பாடலின் ஆழமான இறையியல் முக்கியத்துவத்திலிருந்து சில தேவைகள் உருவாகுகின்றன. முதலாவதாக, காலத்தின் போக்கில் உருவாகும் இசை நாகரீகங்களையோ படைப்பாளர்களின் தனிப்பட்ட விருப்பங்களையோ மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் கொண்டாடப்படும் திருவழிபாட்டு நிகழ்வுக்கு ஏற்றதாக இசை அமைய வேண்டும். அதன் வடிவம், குறிப்பாக அதன் மெட்டு, தம்மை ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் உயர்ந்த இசைத்தரத்தை கொண்டதாகவும் எளிதில் பாடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக திருக்கூட்டத்தினர் அனைவரும் இணைந்து பாடுவதற்காக அமைக்கப்படும் பாடல்களுக்கு இது மிகவும் அவசியமானது. அதே காரணத்திற்காக பாடல்களின் வரிகளும் பொருத்தமானதாகவும் ஆழமானதாகவும் அதே வேளையில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. அவை முதன்மையாக திருவிவிலியம், திருவழிபாட்டு நூல்கள் மற்றும் திரு அவையின் ஆன்மீக மரபிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விடயத்தில் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். லெக்ஸ் ஒராண்டி, லெக்ஸ் கெராண்டி, அதாவது நாம் எவ்வாறு ஜபிக்கிறோமோ அவ்வாறே நாம் விசுவசிக்கிறோம் என்ற பழமையான கொள்கையில் வெளிப்படும் இயக்கம் தொடர்ந்து உயிர்ப்புடனும் வளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். அதாவது இறைவேண்டலின் சட்டமே நம்பிக்கையின் சட்டமாகவும் அமைகிறது. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் இறை மக்களின் செயற்பூர்வமான பங்கேற்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது கொண்டாடப்படும் மறை உண்மையையும் அது அன்றாட வாழ்க்கையுடன் கொண்டுள்ள தொடர்பையும் ஆழமாக உணர்ந்து கொள்வதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் கூறுகிறார். மேலும் இறை மக்களின் வாழ்வை தனித்துவப்படுத்த வேண்டிய தொடர்ச்சியான மனமாற்றத்தின் உணர்வோடு இது அமைய வேண்டும். திரு இசையின் தனித்துவமான பங்களிப்பின் வழியாக இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதற்கும் பொது சங்கம் தெளிவான பதிலை வழங்குகிறது. இறை மக்களின் புகழுரைகள், மறுமொழிகள், திருப்பாடல்கள், பதில் பாடல்கள் மற்றும் பாடல்கள் ஆகியவற்றை கவனமாக தயாரிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் புனித அமைதிக்கும் இடமளிக்க வேண்டும் என்றும் அது கூறுகிறது. மேலும் திருப்பயணியாளர் அல்லது இறைமக்கள் என ஒவ்வொருவரும் திருவழிபாட்டு முறையின் இயல்புக்கும் திருவழிபாட்டு விதிமுறைக்கும் ஏற்ப தமக்குரிய அனைத்தையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பொது சங்கம் அறிவுறுத்துகிறது. இவ்வாறு பல்வேறு பணிகள், பங்கேற்புகள் மற்றும் அமைதியான தருணங்களுக்கு இடையே நல்லிணக்கணமாக சமநிலை நிலைநிறுத்தப்பட வேண்டும். பொது சங்கம் கிரகோரிய பாடல்களுக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறது. அதேவேளை பிற வகையான புனித இசைகளையும் திருவழிபாட்டிலிருந்து அது விளக்கவில்லை. குழல் இசைக்கருவியான ஆக்ரானுக்கும் சிறப்பான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிற இசைக்கருவிகளும் புனித பயன்பாட்டிற்கு ஏற்றவையாகவோ அதற்கேற்றவாறு மாற்றியமைக்கக்கூடியவையாகவோ ஆலயத்தின் மாண்புக்கு பொருத்தமான்மையாகவோ இறை மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்மையிலேயே உதவுபவையாகவோ இருந்தால் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. பொது சங்க சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று பயன்பாட்டிற்கேற்ப திருவழிபாட்டை வெளிப்படுத்துதல் ஆகும். திரு இசையிலும் இது முக்கியமான பல்வேறு பண்பாடுகளின் இசை மரபுகள் மக்களின் சம மற்றும் சமூக வாழ்வின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். எனவே அனைவரிடமும் பொருத்தமான சமய உணர்வை வளர்க்கும் கல்வியை வழங்க வேண்டும் என்றும் முடிந்தவரை அந்தந்த மக்களின் பாரம்பரிய இசையை பள்ளிகளிலும் புனித வழிபாடுகளிலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. திருவழிபாட்டு சூழலில் பாடகர் குழுவுக்கும் சிறப்பான பணி வழங்கப்படுகிறது. இது ஒரு மேய்ப்பு பணி கருவியாகும். பல்வேறு வகையான பாடல்களுக்கு ஏற்ப தங்களுக்குரிய பகுதிகளை துல்லியமாக பாடுவதையும் இறை மக்கள் அனைவரும் பாடலில் செயற்பூர்வமாக பங்கேற்பதையும் ஊக்குவிப்பது அதன் பணியாகும். இதற்காக திரு இசையை இயற்றும் இசையமைப்பாளர் திரு அவையின் இசை மரபை அறிந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஊக்கம் பெற்று திருவழிபாட்டிற்கு சேவை செய்யும் புதிய இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும். அதேவேளை இன்றைய காலத்தின் உணர்வுகளையும் பல்வேறு பண்பாட்டு மரபுகளையும் மதிக்க வேண்டும். இதன் மூலம் பணியில் காணப்படும் குறைபாடுகள், அலட்சியமான வெளிப்பாட்டு வடிவங்கள், திருவழிபாட்டின் மாண்புக்கு பொருந்தாத தரமற்ற இசை மற்றும் பாடல் வரிகள் ஆகியவற்றிலிருந்து வழிபாட்டை தூய்மைப்படுத்தி திருவழிபாட்டு இசைக்கு உரிய மாண்பையும் தரத்தையும் வழங்க வேண்டும் என்று புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் வலியுறுத்தினார். இந்த காரணங்களுக்காக புனித இசையின் பயிற்சியையும் நடைமுறையையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பொது சங்க தந்தையர்கள் பரிந்துரைக்கின்றனர். திருப்பயணி பயிற்சியகங்களிலும் ஆண் பெண் இருப்பாளரின் துறவு புகுமுக இல்லங்களிலும் இவர்களின் கல்வி கூடங்களிலும் மற்ற கத்தோலிக்க நிறுவனங்கள், பள்ளிகள் ஆகியவற்றிலும் இசை கல்விக்கு பயிற்சி அளிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இத்தகைய கல்வி அளிப்பதற்கு திரு இசை பயிற்றுவிக்க அமர்த்தப்படும் ஆசிரியர்களை கவனமுடன் உருவாக்க வேண்டும். மேலும் இசை கலைஞர்களும் பாடல் பாடுபவர்களும் வலுவான திருவழிபாட்டு உருவாக்க பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவையின் தந்தையர்கள் திருவழிபாட்டு பாடலை திரு அவையின் ஒன்றிப்பின் அடையாளமாக மிகுந்த மதிப்புடன் கருதினர். எனவே புனித அந்தியோக்கியா இன்யாசியாரின் இந்த அழகிய வார்த்தைகளுடன் நாம் நிறைவு செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு பாடகர் குழுவாக மாறுங்கள். ஒற்றுமையுடன் இணைந்து இறைவனின் இசையோடு ஒருமித்த குரலில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை பாடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாடலை கேட்பார். நீங்கள் செய்கின்ற நற்செயல்களின் வழியாக நீங்கள் அவருடைய மக்களின் உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்வார். புனித அன்னோக்கியா இன்னாசியர் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:2. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
3: ஜிம்பாப்வேவின் கரிபா ஏரியில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். August 18 செவ்வாய் என்று திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள இரங்கல் தந்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், அன்புக்குரியவர்களை இழந்து துயரூறும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன், உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் அமைதியில் இலைப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். August 11 செவ்வாய் என்று கரிபா நகரிலிருந்து சலாலா மீன்பிடி பிடி முகாமை நோக்கி சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது. பலத்த காற்றும் படகில் அளவுக்கு அதிகமான பயணிகள் இருந்திருக்கலாம் என்ற கவலையும் விபத்துக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. ஜிம்பாப்வே அதிகாரிகள் 18 குழந்தைகள் உட்பட 80 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் விபத்திற்கான சரியான காரணங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு மற்றும் உடல்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அவசர கால பணியாளர்களுக்காகவும் மற்றும் துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவனின் ஆறுதல், குணமடைதல் மற்றும் வலிமை கிடைக்க வேண்டும் என்று அவர் இறைவேண்டல் செய்துள்ளார்.
4: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இறைவா உமைக்கே புகழ் சுற்றுச்சூழல் திருமடலின் வழிகாட்டுதலின்படி வத்திக்கான் தோட்டங்களில் உள்ள மேட்டர் எக்ஸ்கிளேசியா துறவு மடத்திற்கு அருகில் உள்ள காய்கறி தோட்டம் முழுமையாக இயற்கை முறையில் பராமரிக்கப்படுகிறது. அதிகபட்ச விளைச்சலை பெறுவதை விட இயற்கையான வளர்ச்சி சுழற்சிகள் மண்ணின் வளம் மற்றும் உயிரின பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தோட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பயிர் சுழற்சி முறை, சான்றளிக்கப்பட்ட இயற்கை உரங்கள் மற்றும் தாவர பாதுகாப்பு பொருட்களின் குறைந்த பயன்பாடு போன்ற முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. மண்ணின் வளத்தை இயற்கையாக அதிகரிக்க பருப்பு வகை பயிர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் தக்காளி பயிர்களுக்கு கடற்பாசியை அடிப்படையாக கொண்ட உரமும் தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 400 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட இத்தோட்டத்தை அனுபவமிக்க தோட்ட பணியாளர் ஒருவர் பராமரித்து வருகிறார். அவருக்கு இளம் பணியாளர்களும் உதவி செய்து பாரம்பரிய தோட்டக்கலை திறன்களை கற்றுக்கொள்கின்றனர். பருவநிலைக்கு ஏற்ப எந்த பயிர்கள் தேவை என்பதை துறவு சகோதரிகள் தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசனமும் இன்றளவும் கைகளால் மேற்கொள்ளப்படுகிறது. இத்தோட்டத்தில் பருவகால காய்கறிகள், மூலிகைகள், பழங்கள் மற்றும் சிட்ரஸ் வகை பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன.
3: ஆகஸ்ட் 17 திங்களன்று சிசிலியில் உள்ள கட்டானியாவில் இடம்பெற்ற திருப்பலியின் போது திருப்பிடத்தின் செயலரான கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் உலகம் முழுவதும் துன்புறுத்தலை சந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு கத்தோலிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புனித ஆகத்தாவின் அருளிக்கங்கள் கான்ஸ்டான்டினோப்பிலிருந்து கட்டானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதன் 9 நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற இந்த திருப்பலியின் போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் என்பது வெறுமனே கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல, அது இறைப்பற்று, நம்பிக்கை மற்றும் அன்பின் நற்சான்றாக இன்றும் வாழ்கிறது என்று கர்தினால் பரோலின் அவர்கள் கூறினார். அப்போது கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை பற்றிய தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், கிறிஸ்து மற்றும் அவரது நற்செய்தியின் பெயரால் துன்பப்படுபவர்களை நினைவு கூர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு இறைமக்களை வலியுறுத்தினார். திரு அவை மனித ஆற்றலையோ அல்லது திறனையோ சார்ந்தது அல்ல, மாறாக கடவுளின் அருளையும் உண்மையையுமே சார்ந்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குழந்தைகளை இறை நம்பிக்கையில் வளர்க்கும் பெற்றோர், துன்பங்களின் மத்தியில் அன்பில் நிலைத்திருக்கும் தம்பதியர், போலித்தனமான கலாச்சாரத்திற்கு அடிப்பணியாத இளைஞர்கள், தாராள மனத்துடன் தங்களை அர்ப்பணிக்கும் அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியர், மேலும் சமரசத்திற்கு பதிலாக உண்மை நீதியை தேர்ந்தெடுத்து பழி வாங்குதலுக்கும் பதிலாக மன்னிப்பை வழங்கும் அனைவரும் வாழ்வில் எதிர்கொள்ளும் அன்றாட சவால்களை அவர் நம்பிக்கையின் அன்றாட மறைசாட்சி என எடுத்துரைத்தார்.

0: வழங்குதல் மற்றும் உடல் நலம் பற்றி தினசரி தகவல்களை தெரிவிக்க நலவாழ்வு மையங்களை அமைத்தல் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் கிராமப்புற பள்ளிகளில் உபகரணங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. பெற்றோர்கள், பங்குகள், மறைமாவட்ட ஊடகங்கள் மற்றும் பெற்றோர் சங்கங்களுடன் இணைந்து திரு அவை தலைவர்கள் குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் எபோலா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பணியாற்றி வருகின்றனர்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் ஆறாம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல் மூன்று செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல், நாணம். நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கே 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்லுகிறார், பாடுகிற அந்த பாடலிலே, எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, அணி என்றோ நான் உடைமை சான்றோர்க்கு, அதுதின்றேல் பிணி என்றோ பீடுநடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது, ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை, அது நான் உடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நான் உடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும், அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில்

0: எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டு விடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர்தான் என்றால் மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரேலர். நன்று, இத்தகைய அந்த பதிவுகள் பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்ட நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது, பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளுள் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கோரமுறை சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல். அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகளெல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம், அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல், ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக, அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து, பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவளமானால் மீண்டும் திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் மழைப்பொழிவு. சென்ற உரையில் இயேசுபிரான் செய்த இணையற்ற பெருமைகளைக் கண்டு மக்கள் திரளாக வந்து சேர்ந்த வேளையில், தம்மை பின்தொடர்ந்த திரளான சீடர்களுள் இருந்த 12 திருத்துதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக பெருமைகளை போதித்து வழிநடத்திய புனித மறைபொருள் குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து குன்றின் மேலே ஏறி நின்று தம்மை பின்பற்ற வந்த சீடர்களுக்கும் திரண்டிருந்த மக்களுக்கும் விவிலியத்தின் உன்னத போதனையான மழைப்பொழிவு ஆற்றிய மாண்புமிகு வரலாற்றுச் சம்பவம் குறித்து இன்று காண்போம். மழைப்பொழிவு. அன்று தம் சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினைத் தொடங்கி வைத்தார் மாறிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மலையும் பின்னால் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்தக மனிதருக்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை. சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை

பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நாள் முதல் தன் சீடர்களுக்கும் தன்னை நாடி வந்த மக்களுக்கும் வாழ்வின் உண்மையான நெறிகளையும் அருள் நெறிக்கான அறிவுரைகளையும் போதிக்க இயேசுபிரான் திருவளம் கொண்டார். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டம் முழுமையாக கண்டு கேட்கும் பொருட்டு இயேசுநாதர் அருகிலிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தமக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்தார். தம்மை தேடி வந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தனது கெண்டக்கரங்கள் இரண்டையும் கனிவோடு விரித்து நீட்டி மனிதகுலத்தின் ஆன்மீகப் பசியை தீர்க்கும் பொருட்டு தனது அருள் நிறைந்த போதனையை தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து எவ்வித தயக்கமுமின்றி தனது நெஞ்சத்தில் இறை வடிவாக எண்ணி வைத்திருந்த உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எடுத்துரைத்தார். மனதாட்சி கொண்டோர், அமைதியை விரும்புவோர், நீதியின் பொருட்டு அல்லற்படுவோர் போன்ற எளிய மனத்தோருக்கு அருள்வாக்கு பகரும் அந்த உன்னதமான ஆன்மீக மன்றத்தை மாண்புரு இயேசுநாதர் அங்கே தொடங்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் கட்டளைகளை பெறுவதற்காக மோசே ஏறி சென்ற சீனாய் மலையையும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதகுலத்திற்கு அன்பு நெறியை போதிக்க இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அருள் பொழிந்த இந்த ஒளிரும் பொழிவு மலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டும் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்கு மெய்யான அறிவொளியையும் விசுவாச தெளிவையும் ஊட்டும் புனிதமான தோற்றமாக விளங்குகின்றன. மாறிவரும் விந்தைகள் நிறைந்த உலகத்தில் இயேசுநாதர் மனித சமுதாயத்திற்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை மற்றும் பிற நலன் பேணுதல் ஆகிய உன்னத பண்புகளை மையமாக கொண்ட ஒரு புதிய வாழ்வியல் பாதையை இதன் வழியே காட்டியுள்ளார். இயேசுபிரான் அந்த மலைப்பொழிவில் சிந்திய ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் மக்கள் மனங்களில் புதைந்திருந்த அறியாமை இருளை அகற்றி அவர்களின் சிந்தனைக்கு ஆன்மீக விருந்தளிக்கும் உன்னத அருள் முத்தங்களாக திகழ்ந்தன. அவர் காட்டிய இந்த அன்பு நெறி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் முழுவதற்கும் நேர்மையான இறை வாழ்வு வாழ வழிகாட்டும் நித்திய ஒளியாக இன்றும் மிளிர்கிறது. பழைய சட்டங்களை நிறைவு செய்து பகையையும் அன்பு செய்யும் புதிய வாழ்வியல் நெறியை மலைப்பொழிவின் மூலம் போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் மக்கள் அனைவரும் இறைவனின் அரசில் பங்கு பெறும் பொருட்டு தனது புனித போதகப் பணியை அடுத்தடுத்த தளங்களில் தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: அமைதி, மனித வாழ்வு மற்றும் படைப்பை பாதுகாத்தல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்துள்ளன என்று வலியுறுத்திய திருத்தந்தை 14 லியோ அவர்கள், வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான உலக ஜபநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுப்புகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் மாற்றுவார்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, போருக்கான கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறிப்பதோடு குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்கின்றன என்றும், மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், இயற்கை சூழல் அழிக்கப்படுதல், உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுதல் ஆகியவற்றால் வறுமையும் சமத்துவமின்மையும் மேலும் அதிகரிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளுமாகும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடுதல் மற்றும் மனித மாண்பை மதிக்காமை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் காரணமாகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட இதய மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிளவுகளை சரி செய்யவும் மனித மாண்பை போற்றவும் படைப்பை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: மெட்ஜோகோர்ஜி திருப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய போது ஹங்கேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த போலந்து திருப்பயணிகளின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். திருப்பயணிகள் வந்த மறைமாவட்டங்களின் பேராயர் மற்றும் ஆயருக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள தந்திச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஹங்கேரியில் போலந்து திருப்பயணிகள் பயணம் செய்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். மெட்ஜுகோர்ஜேவில் தங்களது நம்பிக்கை பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய நிலையில் தங்களது இவ்வுலக பயணத்தை முடித்துக்கொண்ட உயிரிழந்தவர்களுக்காக திருத்தந்தை சிறப்பாக ஜெபித்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டுமென இறைவேண்டல் செய்துள்ளார். செஸ்டோகோவா அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைத்த திருத்தந்தை தனது திருத்தந்தை ஆசீர்வாதத்தையும் வழங்கியுள்ளார்.
1: போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையால் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் அருளாளரான அருள்பணி விளாடிஸ்லாவ் பிண்டிசே அண்மையில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், தீமையை நன்மையால் வென்று மன்னிப்பின் வழியாகவே அன்பின் நாகரிகம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த சான்றாக திகழ்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். 1907 ஆண்டு தெற்கு போலந்தில் பிறந்த ஃபிண்டிஸ் 1932 ஆண்டு அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மேலும் போர், வறுமை மற்றும் இடம்பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றினார். 2 உலகப் போரின் போது தேசிய அல்லது மத வேறுபாடின்றி யூதர்கள் உள்பட அடக்குமுறையை எதிர்கொண்ட மக்களுக்கு அவர் உதவினார். போருக்கு பிறகு அவர் பங்கு திரு அவையை மீண்டும் கட்டியெழுப்பவும், ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கவும் சோர்வின்றி உழைத்தார். அவரது மேய்ப்பு பணி மத வாழ்வை ஒடுக்கவும் பொது வாழ்விலிருந்து இறை நம்பிக்கையை அகற்றவும் முயன்ற போலந்து கம்யூனிச அதிகாரிகளுடன் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 வத்திக்கான் சங்கத்தால் ஈர்க்கப்பட்ட திரு அவையின் நற்செயல் முயற்சியில் இணைந்து செயல்பட்ட அருட்பணி ஃபிண்டேஸ், நல்லிணக்கம், குடும்ப ஒற்றுமை, இறைவேண்டல் மற்றும் பிறருக்கு உதவும் பிறரன்பு பணிகளை தமது பங்கு மக்களிடையே ஊக்குவித்தார்.
2: 10 அன்று கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 4,000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறைந்தது 53,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சொக்கோ மற்றும் புவனவென்சுரா போன்ற கிராமப்புற பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளையும் அடிப்படை தேவைகளையும் இழந்துள்ளன. இந்நிலையில் செஸ்வி என்ற மனிதநேய அமைப்பு குடிநீர், நலவாழ்வு, பாதுகாப்பு மையங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார சுதந்திரத்தை பெற வாய்ப்புள்ளதாக இந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கடத்தப்படுதல் மற்றும் சுரண்டப்படுவதற்கான ஆபத்து அதிகரித்திருப்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குடும்ப பிரிவினை மற்றும் இத்தகைய பேரழிவை தொடர்ந்து ஏற்படும் குழப்பங்கள் குழந்தைகளை ஆயுத குழுக்கள், துணை ராணுவ அமைப்புகள் மற்றும் குற்ற வலைப்பின்னல்களின் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடும் என்று செஸ்வி தலைமை இயக்குநர் ஸ்டெஃபானா ஃபிசியாலி அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் ஆறாம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல்

0: மூன்று செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல், நாணம். நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கு 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்லுகிறார், பாடுகிற அந்த பாடலிலே, எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, அணி என்றோ நான் உடைமை சான்றோர்க்கு, அதுவென்றேல் பிணி என்றோ பீடுநடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது, ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை, அது நான் உடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நான் உடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும். அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில் அத்தகைய மிகப்பெரிய சான்றோர்களெல்லாம் இங்கு பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் நாணப்படுகின்ற அளவுக்கு இங்கு பாராட்டுதலை அவர்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் நல்லவர்கள், திறனாளர்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள், உழைத்தவர்கள், அவர்கள் ஏற்பிசைவு செய்யப்படுவது இல்லை. எதற்காக? பல காரணங்கள். அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது தனக்கு இயலவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது பொருட்படுத்தா ஒரு தன்மை. இன்றைய குற்றங்களுள் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்றால், பொருட்படுத்த வேண்டியவற்றை பொருட்படுத்தாமல் விட்டு விடுதல். எதுவும் நடக்கட்டும், யார் என்ன, அவங்கவுங்க செய்கிறாங்க என்பதாக எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டுவிடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர் தான் என்றால் மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரேலர். நன்று, இத்தகைய அந்த பதிவுகள், பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்டது நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது, பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளுள் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கோரம்பரோ சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல். அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகளெல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம், அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல், ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக, அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து, பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவளமானால் மீண்டும் திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் மழைப்பொழிவு. சென்ற உரையில் இயேசுபிரான் செய்த இணையற்ற பெருமைகளைக் கண்டு மக்கள் திரளாக வந்து சேர்ந்த வேளையில், தம்மை பின்தொடர்ந்த திரளான சீடர்களுள் இருந்த 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக பெருமைகளை போதித்து வழிநடத்திய புனித மறைபொருள் குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து குன்றின் மேலே ஏறி நின்று தம்மை பின்பற்ற வந்த சீடர்களுக்கும் திரண்டிருந்த மக்களுக்கும் விவிலியத்தின் உன்னத போதனையான மழைப்பொழிவு ஆற்றிய மாண்புமிகு வரலாற்றுச் சம்பவம் குறித்து இன்று காண்போம். மழைப்பொழிவு. அன்று தம் சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினைத் தொடங்கி வைத்தார் மாரிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மலையும் பின்னால் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்தக மனிதருக்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை. சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை காக்கும் பானம்.

பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நாள் முதல் தன் சீடர்களுக்கும் தன்னை நாடி வந்த மக்களுக்கும் வாழ்வின் உண்மையான நெறிகளையும் அருள் நெறிக்கான அறிவுரைகளையும் போதிக்க இயேசுபிரான் திருவளம் கொண்டார். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டம் முழுமையாக கண்டு கேட்கும் பொருட்டு இயேசுநாதர் அருகிலிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தமக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்தார். தம்மை தேடி வந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தனது கெண்டக்கரங்கள் இரண்டையும் கனிவோடு விரித்து நீட்டி மனிதகுலத்தின் ஆன்மீகப் பசியை தீர்க்கும் பொருட்டு தனது அருள் நிறைந்த போதனையை தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து எவ்வித தயக்கமுமின்றி தனது நெஞ்சத்தில் இறைவடிவாக எண்ணி வைத்திருந்த உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக எடுத்துரைத்தார். மனதாட்சி கொண்டோர், அமைதியை விரும்புவோர், நீதியின் பொருட்டு அல்லற்படுவோர் போன்ற எளிய மனத்தோருக்கு அருள்வாக்கு பகரும் அந்த உன்னதமான ஆன்மீக மன்றத்தை மாண்புரு இயேசுநாதர் அங்கே தொடங்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் கட்டளைகளை பெறுவதற்காக மோசே ஏறி சென்ற சீனாய் மலையையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதகுலத்திற்கு அன்பு நெறியை போதிக்க இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அருள் பொழிந்த இந்த ஒளிரும் பொழிவு மலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டும் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்கு மெய்யான அறிவொளியையும் விசுவாச தெளிவையும் ஊட்டும் புனிதமான தோற்றமாக விளங்குகின்றன. மாறிவரும் விந்தைகள் நிறைந்த உலகத்தில் இயேசுநாதர் மனித சமுதாயத்திற்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை மற்றும் பிற நலன் பேணுதல் ஆகிய உன்னத பண்புகளை மையமாக கொண்ட ஒரு புதிய வாழ்வியல் பாதையை இதன் வழியே காட்டியுள்ளார். இயேசுபிரான் அந்த மலைப்பொழிவில் சிந்திய ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் மக்கள் மனங்களில் புதைந்திருந்த அறியாமை இருளை அகற்றி அவர்களின் சிந்தனைக்கு ஆன்மீக விருந்தளிக்கும் உன்னத அருள் முத்தங்களாக திகழ்ந்தன. அவர் காட்டிய இந்த அன்பு நெறி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் முழுவதற்கும் நேர்மையான இறை வாழ்வு வாழ வழிகாட்டும் நித்திய ஒளியாக இன்றும் மிளர்கிறது. பழைய சட்டங்களை நிறைவு செய்து பகையையும் அன்பு செய்யும் புதிய வாழ்வியல் நெறியை மலைப்பொழிவின் மூலம் போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் மக்கள் அனைவரும் இறைவனின் அரசில் பங்கு பெறும் பொருட்டு தனது புனித போதகப் பணியை அடுத்தடுத்த தளங்களில் தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: அமைதி, மனித வாழ்வு மற்றும் படைப்பை பாதுகாத்தல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்துள்ளன என்று வலியுறுத்திய திருத்தந்தை 14 லியோ அவர்கள், வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான உலக ஜபநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுப்புகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் மாற்றுவார்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, போருக்கான கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறிப்பதோடு குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்கின்றன என்றும், மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், இயற்கை சூழல் அழிக்கப்படுதல், உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுதல் ஆகியவற்றால் வறுமையும் சமத்துவமின்மையும் மேலும் அதிகரிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளுமாகும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடுதல் மற்றும் மனித மாண்பை மதிக்காமை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் காரணமாகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட இதயமாற்றம் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிளவுகளை சரிசெய்யவும் மனித மாண்பை போற்றவும் படைப்பை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: மெட்ஜோகோர்ஜி திருப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய போது ஹங்கேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த போலந்து திருப்பயணிகளின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். திருப்பயணிகள் வந்த மறைமாவட்டங்களின் பேராயர் மற்றும் ஆயருக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஹங்கேரியில் போலந்து திருப்பயணிகள் பயணம் செய்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். மெட்ஜுகோர்ஜேவில் தங்களது நம்பிக்கை பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய நிலையில் தங்களது இவ்வுலக பயணத்தை முடித்துக்கொண்ட உயிரிழந்தவர்களுக்காக திருத்தந்தை சிறப்பாக ஜெபித்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டுமென இறைவேண்டல் செய்துள்ளார். செஸ்டோகோவா அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைத்த திருத்தந்தை தனது திருத்தந்தை ஆசீர்வாதத்தையும் வழங்கியுள்ளார்.
1: போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையால் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் அருளாளரான அருள்பணி விளாடிஸ்லாவ் பிண்டிசே அண்மையில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், தீமையை நன்மையால் வென்று மன்னிப்பின் வழியாகவே அன்பின் நாகரிகம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த சான்றாக திகழ்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். 1907 ஆண்டு தெற்கு போலந்தில் பிறந்த ஃபிண்டிஸ் 1932 ஆண்டு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மேலும் போர், வறுமை மற்றும் இடம்பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றினார். 2 உலகப் போரின் போது தேசிய அல்லது மத வேறுபாடின்றி யூதர்கள் உள்பட அடக்குமுறையை எதிர்கொண்ட மக்களுக்கு அவர் உதவினார். போருக்கு பிறகு அவர் பங்கு திரு அவையை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கவும் சோர்வின்றி உழைத்தார். அவரது மேய்ப்பு பணி மத வாழ்வை ஒடுக்கவும் பொது வாழ்விலிருந்து இறை நம்பிக்கையை அகற்றவும் முயன்ற போலந்து கம்யூனிசிய அதிகாரிகளுடன் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 வத்திக்கான் சங்கத்தால் ஈர்க்கப்பட்ட திரு அவையின் நற்செயல் முயற்சியில் இணைந்து செயல்பட்ட அருட்பணி ஃபிண்டேஸ் நல்லிணக்கம், குடும்ப ஒற்றுமை, இறைவேண்டல் மற்றும் பிறருக்கு உதவும் பிறரன்பு பணிகளை தமது பங்கு மக்களிடையே ஊக்குவித்தார்.
2: 10 அன்று கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 4000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறைந்தது 53,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சொக்கோ மற்றும் புவனவென்சுரா போன்ற கிராமப்புற பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளையும் அடிப்படை தேவைகளையும் இழந்துள்ளன. இந்நிலையில் செஸ்வி என்ற மனிதநேய அமைப்பு குடிநீர், நலவாழ்வு, பாதுகாப்பு மையங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார சுதந்திரத்தை பெற வாய்ப்புள்ளதாக இந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கடத்தப்படுதல் மற்றும் சுரண்டப்படுவதற்கான ஆபத்து அதிகரித்திருப்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குடும்ப பிரிவினை மற்றும் இத்தகைய பேரழிவை தொடர்ந்து ஏற்படும் குழப்பங்கள் குழந்தைகளை ஆயுத குழுக்கள், துணை இராணுவ அமைப்புகள் மற்றும் குற்ற வலைப்பின்னல்களின் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடும் என்று செஸ்வி தலைமை இயக்குநர் ஸ்டெஃபானா ஃபிசியாலி அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.